0: ஹரிவாங்கியும் அதிரும் கடலுகிற பாக்கியம்
1: மனுஷாபுண்ட
0: ரொட்டுமட்டும் பவன் சிமா கை நீ
1: காட்டுல
0: அமரே வண்ணாய்
1: ஒப்புக்கமாக
0: சன்னவி மாதனமாக வல்லுன.